0: Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my brother, my dear brother and sister. Kali vanakkam, madhiya vanakkam, maalai vanakkam. எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am ஆசி ஜோசப் சகாயராஜ், a preacher at the Church of Christ in அமளி நகர் இன் திண்டுக்கல், தமிழ்நாடு, இந்தியா. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் திஸ் 54th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் Rooted in His Word program, let us explore the theological and historical and scientific facts about the destruction of the cities of Sodom and Gomorrah by the Lord and how Lot's wife looked back and became a pillar of salt when he saved Lot and his family from the destruction. In the 54th வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் கிமு 2069 ஆண்டில் சோதோம் கொமோரா நகரங்களை கர்த்தர் அழித்தது பற்றியும் அந்த அழிவிலிருந்து அவர் லோத்தையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றிய போது லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனது பற்றிய இறையியல் மற்றும் வரலாற்று மற்றும் அறிவியல் உண்மைகளை பற்றிய காரியங்களை நாம் இந்த பாடத்திலே ஆராய்வோம். இந்த நாளிலே பார்க்கும்போது கடந்த வாரத்திலே நாம் முடித்துக்கொண்ட வசனங்களை முதலில் பார்ப்போம். இன் லாஸ்ட் வீக் வி அனலைஸ்ட் ஜெனசிஸ் 19th சாப்டர் 24th and 25th verses. Then the Lord rained brimstone and firestone on Gomorrah from the Lord out of the heavens. So he overthrew those cities, all the plain and all the inhabitants of the city and what grew on the ground. கடந்த வாரத்திலே நாம் வந்து ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் 24-25 வசனங்களை பார்த்தோம். அது கூறியது, அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அதோடு நாம் முடித்தோம். Now in this week, let us go into the fourth subsection of this chapter, Genesis 19, verse 26. Only one verse we are going to analyze this week. That verse is, But his wife, Lot's wife, looked back behind her, and she became a pillar of salt. ஆதியாகமம் 19 அதிகாரத்தின் 4th உட்பிரிவை இன்றைய நாளில் நாம் பார்க்க போகின்றோம். லோத்தின் மனைவியினுடைய பரிதாபமான முடிவு. ஒரே ஒரு வசனம், 19 அதிகாரம் 26 வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். ஃபார் த பில்லர் ஆஃப் சால்ட் இன் ஹீப்ரூ வேர்ட் இட் இஸ் ரிட்டன் அஸ் நெசிப் மேலா. உப்புத்தோன் என்பதற்கு எபிரேய மொழியிலே நேசிப் மேலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெனசிஸ் 19:26 டிஸ்கிரைப்ஸ் லோட்ஸ் வைஃப் பீங் டர்ன்ட் இன் டு எ பில்லர் ஆஃப் சால்ட் அஸ் த ரிசல்ட் ஆஃப் லுக்கிங் பேக் அட் த டெஸ்டன் ஆஃப் சோதோம் அண்ட் கோமரா. அதே 19:26 லோத்தின் மனைவி சோதோம் கோமராவின் அழிவை திரும்பி பார்த்ததன் விளைவாக அவள் ஒரு உப்புத்தூண் ஆனதை விவரிக்கிறது. This verse is a profound biblical warning against clinging to the world's sin and failing to fulfill, fully commit ourselves to God's salvation.
1: உலக பாவத்தின் மீது பச்சு வைத்து தேவனுடைய மீட்பிற்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க தவறுவதற்கு எதிரான ஒரு ஆழமான வேதாகம எச்சரிக்கையாக இந்த வசனம் விளங்குகிறது. கான்டெக்ஸ்ட் ஆஃப் த நரேட்டிவ், விவரிப்பின் சூழல் என்னவென்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமாண்ட், வென் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஃபெல் அப்பான் சோதோம் அண்ட் கோமோரா, டூ ஏஞ்சல்ஸ் லெட் லோட் அண்ட் இஸ் ஃபேமிலி அவுட் ஆஃப் த சிட்டி டு சேஃப்டி. விபர்ப்பின் சூழலை பார்க்கும்போது முதலில் கட்டளை, சோதோம் மற்றும் கோமோராவின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு பொழிந்த போது இரண்டு தேவதூதர்கள் லோத்தையும் அவரது குடும்பத்தினரையும் நகரத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியே அழைத்து சென்றார்கள். They were given stern instructions. அவர்களுக்கு கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. Already we have seen that four commands. Escape for your life. Do not look back. Do not stay anywhere in the plain. Escape to the mountains, lest you be consumed. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்ற நான்கு கட்டளைகள் 19:17 தரப்பட்டன. டிரான்ஸ்கிரஷன். Despite such clear warnings, Lord's wife looked back at the burning city. மீறுதல். இப்படிப்பட்ட தெளிவான எச்சரிக்கை தரப்பட்டிருந்தால்தான் லோத்தின் மனைவி எரிந்து கொண்டிருந்த நகரத்தை பின்னோக்கி திரும்பி பார்த்தாள். A backward glance is often interpreted by the theologian as a lingering attachment or longing for sinful lifestyle that she needed to abandon rather than a simple momentary lapse. அவளுடைய பின்னோக்கிய பார்வை ஒரு சாதாரண கணநேர தவறாக இல்லாமல் அவள் விட்டுவிட வேண்டிய பாவமான வாழ்க்கை முறையின் மீதான ஒரு நீடித்த பற்று அல்லது ஏக்கமாகவே இறையியலாளர்களால் பெரும்பாலும் விளக்கப்படுகிறது. Her heart was tied to the ungodly city. So, she became a literal and figurative pillar of salt. விளைவு, அவளுடைய இருதயம் தேவபக்தியற்ற நகரத்துடன் பிணைக்கப்பட்டிருந்ததால் அவள் நேரடியான மற்றும் அடையாளப்பூர்வமான உப்புத்தூணாக மாறினார். தியாலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ், இதனுடைய இறையியல் முக்கியத்துவம் என்ன? Lengthful attachment. The judgment she got reflects the condition of her heart. நீடித்த பற்றுதல், அவள் பெற்ற அந்த நியாய தீர்ப்பு அவளுடைய இருதயத்தின் நிலையை பிரதிபலிக்கிறது. Small spiritual concessions or clinging to the transient world can lead to spiritual destruction. சிறிய ஆவிக்குரிய விட்டுக் கொடுப்புகளோ அல்லது நிலையற்ற உலகத்தை பற்றிக் கொள்வதோ ஆவிக்குரிய அழிவுக்கு வழிவகுக்கும். The price of compromise. Her backward glance illustrates the extreme danger of clinging to the ways of the world. சமரசத்தின் விலை, அவளுடைய பின்னோக்கு மனமாற்றம் உலக வழிகளை பற்றிக் கொள்வதில் உள்ள உச்சக்கட்ட ஆபத்தை விளக்குகிறது. She did not fully commit her heart to the salvation offered to her. அவளுக்கு அளிக்கப்பட்ட ரட்சிப்புக்கு அவள் தன்னுடைய இருதயத்தை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை. New Testament applications. இதை பற்றிய புதிய ஏற்பாட்டு நடைமுறை என்ன? புதிய ஏற்பாட்டு பிரயோகம் என்ன? The significance of Genesis 19:26 is further reinforced about 3,000 years later in the New Testament. புதிய ஏற்பாட்டு பிரயோகம் என்னவென்று பார்க்கும்போது ஆதியாகமம் 19:26 முக்கியத்துவம் அது நடைபெற்று சுமார் 3000 ஆண்டுகளுக்கு பின்பு புதிய ஏற்பாட்டில் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. In Luke 17:32, Jesus explicitly told his followers, following, Remember Lord's wife. லூக்கா 17:32 இயேசு தம்மை பின்பற்றியவர்களிடம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வெளிப்படையாக கூறினார்.
0: ஜீசஸ் யூஸ்டு திஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஆஸ் அ ஸ்டர்ன் வார்னிங் அகேன்ஸ்ட் த அட்டாச்மெண்ட் டு த வேர்ல்ட்லி திங்ஸ் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் ஹியூமன்ஸ் கேன் ஹேவ் இன் தம் டியூரிங் த ட்ரையல்ஸ் ஆஃப் த எண்ட் டைம்ஸ்.
1: கடைசி காலங்களின் சோதனைகளின் போது உலக பொருட்களை பற்றிக் கொள்வதற்கும் அவற்றில் மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனநிறைவுக்கும் எதிரான ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இயேசு இந்த வரலாற்று நிகழ்வை பயன்படுத்தினார்.
0: பிலீவர்ஸ் ஆர் கால்டு டு செட் தேர் சைட்ஸ் ஆன் எட்டர்னிட்டி ரதர் தன் லாங்கிங் ஃபார் த ஓல்ட் வேர்ல்ட்லி வேஸ்.
1: விசுவாசிகளே நாம் நம்முடைய பழைய உலக பழக்க வழக்கங்களுக்காக இயங்குவதை விட்டுவிட்டு நித்தியத்தின் மீது நமது பார்வையை நிலைநிறுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
0: We are called to set our sights on the things that are above.
1: மேலானவர்களை நோக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
0: She looked back after her. It's customary in the East for a wife to walk behind her husband.
1: அவள் அவனுக்கு பின்னால் திரும்பி பார்த்தாள்.
0: கிழக்கு நாடுகளில் மனைவி தன் கணவனுக்கு பின்னால் நடந்து செல்வதே வழக்கமாக இருந்தது.
1: இன்றும் கூட இந்தியாவிலும் இன்னும் பல நாடுகளிலும் பழக்கங்கள் பார்க்கும்போது கணவன் மனைவி இருவன் போனால் ரெண்டு பேரும் கைகோர்த்து போக மாட்டார்கள், மாறாக கணவன் முன்னால் செல்வான், மனைவி பின்னால் செல்வான்.
0: As to the manner of her transformation, some have suggested that she died of asphyxiation from the sulphurous fume and that her body was then covered with a sheet of salt.
1: அவள் உருமாறிய விதம் குறித்து சிலர் அவள் கந்தக புகையினால் மூச்சு திணறி இறந்ததாகவும் பின்னர் அவள் உடல் உப்பு படலத்தால் மூடப்பட்டதாகவும் கருதுகின்றார்கள்.
0: But it is more likely that an earthquake created a great mountain of salt from the rock of salt deposits around the Dead Sea.
1: ஆனால் சவக்கடலை சுற்றியுள்ள பாறை உப்பு படிவங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அது ஒரு பெரிய உப்பு மலையை உருவாக்கி இருக்கலாம் என்பதற்கே அதிகமான வாய்ப்பு உள்ளது.
0: Lord's wife may have been caught in the earthquake's fury and died.
1: And the mountain of salt in which she was buried remained as a memorial.
0: அந்த நிலநடுக்க சீற்றத்தில் சிக்கி லோத்தின் மனைவி உயிரிழந்திருக்கலாம்.
1: மேலும் அவள் புதையுண்ட அந்த உப்பு மலையே அவளது நினைவாக நிலைத்து நின்றது.
0: Salt cones are common in this region even nowadays.
1: இன்றைய நாளிலும் கூட இப்பகுதியில் உப்பு கூம்புகள் காணப்படுவது வழக்கமான ஒன்றாக உள்ளது.
0: An American expedition discovered a salt cone about 40 feet high near Uzdum.
1: Uzdumna Sodom. அமெரிக்க ஆய்வுக்குழுவினர் உஸ்தும் அதாவது சோதம் என்ற இந்த இடத்தின் அருகே சுமார் 40 அடி உயரம் உள்ள ஒரு உப்பு கூம்பை கண்டறிந்தார்கள்.
0: She was buried in this pillar of salt and it became a monument to a hopeless soul.
1: இந்த உப்பு தூணில் புதையுண்ட அவள் நம்பிக்கை இழந்து போன ஆத்மாவின் நினைவு சின்னமாக மாறினாள்.
0: Regarding this, the following is written in the book of Wisdom of Solomon, one of the apocryphal scriptures.
1: இதை பற்றி தள்ளுபடி ஆகமங்களில் ஒன்றான சாலமோனின் ஞானம் என்ற புத்தகத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது.
0: Wisdom of Solomon 10:7. As a testament to their wickedness, the cities were reduced to smoking wastelands. The trees that never bear fruit, and the sands, a pillar of salt, a memorial of the unfaithful soul.
1: சாலமன் ஞானம் 10:7 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அவர்களது தீய ஒழுக்கத்திற்கு சான்றாக அந்த நகரங்கள் புகை உமிழும் பாழ்வெளியாக மாற்றப்பட்டன. அங்கு செடிகள் என்றுமே கனியாத காய்களை கொடுக்கின்றன. பற்றுதை இல்லாத ஆத்மாவின் நினைவு சின்னமான உப்பு தூணும் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறது. சாலமன் ஞானம் 10:7. Only for reference I gave this verse. The destruction of the five cities is called Pentapolis. Penta means five, polis means cities. Pentapolis means five cities. Sodom, Gomorrah, Adma, Zeboim and Sovar. And the fire that fell upon the wicked and their lasting punishment. This verse reveals the following. Sodom, Gomorrah, Atma, Seboim, Sovar என்ற ஐந்து நகரங்கள் பென்டா போலீஸ் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பென்டா என்றால் ஐந்து, போலீஸ் என்றால் நகரம். பென்டா போலீஸ் என்பது ஐந்து நகரங்கள். இதனுடைய அழிவானது அதுல வந்து ஒன்னு வந்து லோத்துக்காக இறங்கி அந்த சோவார் என்ற நகரத்தை கூட விட்டு விட்டார். ஆனால் மொத்தத்தில் பென்டா போலீஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஐந்து நகரங்களின் அழிவானது பாவம் செய்தவர்களின் மீது இறங்கிய நெருப்பையும் அதன் நீடித்த தண்டனையையும் விவரிக்கிறது. இந்த வசனம் பின்வரும் காரியங்களை வெளிப்படுத்துகிறது. எவிடன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், தி எவிடன்ஸ் ஆஃப் தோஸ் விக்கெட் சிட்டிஸ் ரிமைன் ஈவன் டு திஸ் டே. அழிவின் சான்று, பொல்லாப்பு செய்த அந்த நகரங்களின் சான்று இன்றைக்கும் எஞ்சி இருக்கிறது. நாம் இதை படித்துக் கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதும் கூட அந்த நகரங்களின் அழிவுக்கான சான்று இருக்கிறது. டெசர்ட் லேண்ட், இட் அப்பியர்ஸ் அஸ் எ ஸ்மோக்கிங் வெஸ்ட் லேண்ட். பாலைவன நிலம், புகைந்து கொண்டிருக்கும் ஒரு பாலடிந்த நிலமாக அது காட்சியளிக்கிறது. கர்ஸ் ஆஃப் நேச்சர், அல்தோ த ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் தேர் பேர் ஃப்ரூட் தே நெவர் ரைப்பன். இயற்கையின் சாபம், அங்குள்ள மரங்கள் மற்றும் தாவரங்கள் கனிகளை விளைவித்தாலும் அவை ஒருபோதும் பழுப்பதில்லை, காயாகவே இருக்கின்றன. பில்லர் ஆஃப் சால்ட், எ பில்லர் ஆஃப் சால்ட் விச் ஹேப்பன் டு லோட்ஸ் வைஃப் ஸ்டாண்ட்ஸ் தேர் ஈவன் டுடே அஸ் எ சிம்பிள் ஆஃப் ஹர் அன்பிலீஃப். உப்பு தூண், தேவனை நம்பாமல் போனதுக்கு அடையாளமாக ஒரு உப்பு தூண், லோத்தின் மனைவி அப்படி உப்பு தூணாக மாறினார் என்று வேதாந்தில் கூறப்படுகிறது. அந்த உப்பு தூண் அங்கு இன்றைக்கும் இப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. பை திஸ் ஆக்ட் ஷி வயலேட்டட் எ கிளியர் கமாண்ட், இச்செயலின் மூலம் அவள் ஒரு தெளிவான கட்டளையை மீறினாள். பெர்ஹாப்ஸ் ஷி டிட் சோ பிகாஸ் ஷி வாஸ் டூ அட்டாச் டு ஹர் ஹோம் அண்ட் பொசஷன்ஸ் இன் சோதோம் அண்ட் டிட் நாட் வாண்ட் டு லீவ் தம். ஒருவேளை அவள் சோதோமில் இருந்த தன்னுடைய வீடு மற்றும் உடைமைகளின் மீது அவள் கொண்டிருந்த பற்று, அவற்றை விட்டு செல்ல மனமில்லாமை ஆகியவற்றால் அவ்வாறு செய்திருக்கலாம், திரும்பி பார்த்திருக்கலாம். திஸ் வாஸ் ஹர் சின், ஆஸ் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் பாயிண்டட் அவுட் இன் நியூ டெஸ்டமென்ட். இதுதான் அவளது பாவம் என்று புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கூட சுட்டி காண்பித்தார். லூக் 17:32-33. ரிமெம்பர் லோர்ட்ஸ் வைஃப், ஹூஎவர் சீக்ஸ் டு சேவ் ஹிஸ் லைஃப் வில் லூஸ் இட் அண்ட் ஹூஎவர் லூசஸ் ஹிஸ் லைஃப் வில் பிரிசர்வ் இட். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 17:32-33 வசனங்களை வாசிக்கிறேன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். ஷி பிளேஸ்டு டூ மச் இம்பார்ட்டன்ஸ் ஆன் ஹர் பொசஷன்ஸ், அவள் தன் உடைமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாள். ஹர் லுக்கிங் பேக் ரிவீல்டு எ டிசையர் டு கோ தேர் அகைன், அவள் திரும்பி பார்த்தது மீண்டும் அங்கு செல்வதற்கான அவளுடைய விருப்பத்தையே வெளிப்படுத்திச்சு. தர்போர் அவர் சேவியர் யூசஸ் திஸ் அஸ் அ வார்னிங் எகேன்ஸ்ட் டிபார்டிங் ஃப்ரம் த கிறிஸ்டியன் ஃபைத் டு அ ஓல்டு வேஸ். எனவே நமது ரட்சகர் இதனை கிறிஸ்தவ விசுவாசத்திலிருந்து விலகி பழைய வாழ்க்கைக்கு செல்வதற்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாக பயன்படுத்தினார். ஷிவாஸ் டேண்ட் இன் டு எ பில்லர் ஆஃப் சால்ட், அவள் உப்பு தூணாக மாறினாள். ஷி டைட் ஆன் த ஸ்பாட், யட் ஹர் பாடி டிட் நாட் ஃபால் டவுன் பட் ஸ்டூட் ஃபார்ம் அண்ட் அப்ரைட் லைக் எ பில்லர் ஆர் மோனுமெண்ட். அவள் அந்த இடத்திலேயே உயிரிழந்தாள். ஆனாலும் அவள் உடல் கீழே விழாமல் ஒரு தூண் அல்லது நினைவு சின்னத்தை போல நிலையாகவும் நிமிர்ந்தும் நின்றது. It did not rot away
0: as human bodies decay in the air, but was transformed into a solid substance that would last forever.
1: காற்று படும்போது மனித உடல்கள் சிதைவடைவது போல அவருடைய உடல் அழுகி போகாமல் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு திடமான பொருளாக, உப்பு தூணாக உருமாறியது.
0: Then the destruction of the cities occurred.
1: அதன் பின் நகரங்களின் அழிவு நிகழ்ந்தது.
0: The Lord rained down brimstone and fire from heaven.
1: கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் நெருப்பையும் கர்த்தராலே வர்ஷிக்கப்பட்டார்.
0: Here the Lord is depicted as being both in sky from where the destructive storm comes and on the earth where it falls.
1: இங்கே கர்த்தர் வந்து வானத்திலும், அங்கிருந்து தான் அழிவை ஏற்படுத்தும் புயல் வருகிறது வந்தது, பூமியிலும் அது பூமியில் தான் விழுந்தது.
0: இங்கே கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் ஒரே நேரத்தில் இருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார்.
1: The valley of Sittim, where the cities were located, was apparently full of asphalt and other flammable materials. Genesis 14:10, we already read it.
0: அந்த நகரங்கள் அமைந்திருந்த சித்திம் பள்ளத்தாக்கு நிலக்கீல் மற்றும் எளிதில், நிலக்கீல்னா தார், ரோட்ல போடுற தாருக்கு பேர் தான் நிலக்கீல், மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பிற பொருட்களால் இணைந்திருந்ததாக தெரிகிறது.
1: ஆதி அவன் 14:10 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
0: This area has been subject to earthquakes and volcanic eruption from early times to later times.
1: இந்த பகுதி ஆரம்ப காலம் முதல் பிற்காலம் வரை நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளுக்கு உட்பட்டதாக இருந்தது.
0: We also read about the earthquake that occurred during the reign of King Uzziah.
1: உசியா ராஜாவின் காலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பற்றியும் நாம் இங்கே வாசிக்கிறோம்.
0: Amos wrote in his book the first chapter in the first verse like this. The words of Amos, who was among the sheep breeders of Tekoa, which he saw concerning Israel in the days of Uzziah, king of Judah, and the days of Jeroboam, the son of Joash, king of Israel, 2 years before the earthquake.
1: Amos, தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பின்வருமாறு எழுதினார். அதில் அந்த நிலநடுக்கத்தை பற்றிய குறிப்பு இருக்கிறது.
0: தெக்கோவா ஒரு மெய்ப்பொருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாமின் நாட்களிலும், இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனான யெரொபெயாமின் நாட்களிலும், பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள் என்று அவர் தன்னுடைய புத்தகத்தை தொடங்குகிறார்.
1: அடுத்து நான் பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ்.
0: நவ் வி கம் டு த ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் தீஸ் இன்சிடென்ட், தட் மீன்ஸ் சேஞ்சிங் ஆஃப் லோத்ஸ் வைஃப் ஆஸ் அ பில்லர் ஆஃப் சால்ட்.
1: லோத்தின் மனைவி விபத்துனானதை பற்றிய வரலாற்று உண்மைகளை நாம் இங்கு பார்க்க போறோம்.
0: ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு சி. அண்ட் எர்த்குவேக் இன் 1759 கிளைம்ப்ட் the lives of thousands of people in the valley of Baalbek.
1: 1759 கிபி 1780 ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒன்று பால்பெக் பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறித்தது.
0: The historic city and the valley of Baalbek are located in the Bekaa Valley of eastern Lebanon, roughly 30 miles from east of Beirut.
1: வரலாற்று சிறப்பு மிக்க பால்பெக் நகரமும் பள்ளத்தாக்கம் கிழக்கு லெபனானின் பெக்கா பள்ளத்தாக்கிலிருந்து, அதாவது பெய்ரூட்டிலிருந்து, சுமார் 30 மைல் கிழக்கே அமைந்துள்ளன.
0: நெசுல் பிட்வீன் த மவுண்ட் லெபனான் அண்ட் ஆன்டி லெபனான் ரீஜன், த ரீஜன் இஸ் செலிபிரேட்டட் குளோபலி ஃபார் இட்ஸ் ஆன்சியன்ட் ரோமன் டெம்பிள்ஸ் அண்ட் டெசிக்னேட்டட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ஸ்டேட்டஸ்.
1: லெபனான் மலை மற்றும் ஆண்டி லீபனோன் மலை தொடர்களுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த பகுதி அதன் பண்டைய ரோமானிய கோயில்களுக்காகவும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டதற்காகவும் உலக அளவில் கொண்டாடப்படுகிறது. The Baalbek ruins are world famous for their sheer monumental scale and exceptional preservation. Some of the major highlights in the valley are included the following. Baalbek இடிபாடுகள் அவற்றின் பிரம்மாண்டமான நினைவு சின்ன அளவு மற்றும் விதிவிலக்கான பாதுகாப்புக்காக உலக புகழ் பெற்றவை. இந்த பள்ளத்தாக்கின் சில முக்கிய சிறப்பம்சங்களை காணப்போகின்றோம். First, Temple of Bacchus. Regarded as one of the best preserved Roman temple structure in the world. ஒன்னாவது பக்காஸ் கோயில் உலகின் மிக சிறப்பான பாதுகாக்கப்பட்ட ரோமானிய கோயில் கட்டமைப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. Second, Temple of Jupiter. Known for its towering columns, it was once one of the largest and most significant sanctuaries in the Roman Empire. இரண்டாவது ஜூபிட்டரின் கோயில் உயர்ந்த தூண்களுக்காக அறியப்படும் இந்த கோயில் ஒரு காலத்தில் ரோமானிய பேரரசின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான புண்ணிய தலங்களில் ஒன்றாக இருந்தது. Third, ancient history. Baalbek is a major archaeological hub where the Phoenicians, Greco-Roman and Islamic histories intersect. மூணாவது பண்டைய வரலாறு Baalbek Phoenicia மற்றும் கிரேக்க ரோமானிய மற்றும் இஸ்லாமிய வரலாறுகள் சந்திக்கும் ஒரு முக்கிய தொல்பொருள் மையமாக இந்த பால்பெக் சமவெளி உள்ளது. The Jewish historian Josephus mentions that the Dead Sea in many places brings up black lumps of asphalt resembling headless bulls in shape and size. சவக்கடல் பல இடங்களில் கருமையான நிலக்கில் கட்டிகளை மேலே கொண்டு வருகிறது என்றும் அவை வடிவம் மற்றும் அளவில் தலையில்லாத காளைகளைப் போல இருக்கின்றன என்றும் யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் குறிப்பிடுகிறார். After the earthquake of 1834, lumps of asphalt were thrown up from the depths. A similar event in 1837 had the same effect. 1834 ஏற்பட்ட நடுக்கத்துக்கு பிறகு ஆழத்திலிருந்து நிலக்கீழ் கட்டிகள் மேலும் வீசப்பட்டன. 1837 இதே போன்ற ஒரு நிகழ்வு அதே விளைவுகளை ஏற்படுத்தியது. From the command to load to flee from the mountains from the nature of from the command to load to flee to the mountains from the nature of the soil and from the substance of the land at the same time as a terrible fire, we may infer that the waters of the original upper level flowed into previously fertile and populous valley, forming shallow southern part of the present Salt Sea. மலைக்கு ஓடிப்போ என்று லோத்துக்கு இடப்பட்ட கட்டளையிலிருந்து மண்ணின் தன்மையிலிருந்தும் அந்த பயங்கரமான தீ விபத்து நிகழ்ந்த அதே நேரத்தில் நிலம் தாழ்ந்ததால் மேல்மட்டத்தில் அசல் ஏரியின் நீர் முன்பு வளமாகவும் மக்கள் அடர்த்தியாக இருந்த பள்ளத்தாக்கினுள் பாய்ந்து தற்போதைய உப்புக்கடலின் ஆழமற்ற தென்பகுதியை உருவாக்கிறது என்றும் நாம் யோசிக்கலாம். The water in this lake evaporates in proportion to the amount of water that arises from the Jordan River. Its present extent is about 45 miles long and 8 miles wide. யோர்தான் நதியிலிருந்து வந்து சேரும் நீரின் அளவிற்கு இணையாக அதில் உள்ள நீரும் ஆவியாகி விடுகிறது. சவக்கடலில் உள்ள நீரும் ஆவியாகி விடுகிறது. இதன் தற்போதைய பரப்பளவு சுமார் 45 மைல் நீளமும் 8 மைல் அகலமும் கொண்டதாக உள்ளது. A peninsula called Laysan or Tongue extends into the lake from the east. கிழக்கிலிருந்து லிசான் அல்லது நாக்கு என்று அழைக்கப்படும் ஒரு தீபகற்ப பகுதி ஏரிக்குள் நீண்டிருக்கிறது. இது சவக்கடலுக்குள் நீண்டிருக்கிறது கிழக்கிலிருந்து. Its northern tip is about 20 miles from the southern end of the lake. இதன் வடமுனை ஏரியின் தெற்கு முனையிலிருந்து சுமார் 20 மைல் தொலைவில் உள்ளது. The depth of the depth north of this area ranges from 40 to 28 fathoms. In the pagadi vadakke aalam vandu 40 mudal 218 fathom varai ulladhu. Fathom is the nautical unit of to measure the length of the sea. 1 fathom is equal to 1.8288 meters. In Acts 27:98, we read about this. 1 nautical mile is equal to 1012 fathoms. இங்கே fathom என்பது கடலில் நீளத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவையாக இருக்கிறது. ஒரு fathom வந்து எவ்வளவு சமம்னா 1.8288 மீட்டர்களுக்கு சமம். 1.8 மீட்டர் அதுக்கு சமமாக இருக்கு. அப்போஸ்தலர் நடுவில் 27:28 நாம் இதை பற்றி குறிப்பொன்றே வாசிக்கின்றோம். ஒரு கடல் மைல் இஸ் ஈக்குவல் டு 1012.69 ஃபாத்தம்ஸ். திஸ் பார்ட் ஆஃப் த லேக் இஸ் தாட் டு ஹவ் பீன் ஒரிஜினலி த சிட்டி இன் டெல்லி அண்ட் த சிட்டிஸ் ஆஃப் தட் வேலி ஆர் பிலீவ் டு ஹவ் பீன் லொகேட்டட் ஹியர். ஏரியின் இப்பகுதி தான் ஆரம்பத்தில் சித்தீம் பள்ளத்தாக்காக இருந்திருக்க வேண்டும் என்றும் அந்த பள்ளத்தாக்கின் நகரங்கள் இங்குதான் அமைந்திருந்தன என்றும் கருதப்படுகிறது. இட்ஸ் ஆல்சோ தாட் தட் த சைட் ஆஃப் த லேக் வாஸ் த சைட் ஆஃப் கிரேட் சால்ட் ஃபிளாட்ஸ் விச் ஆர் ஸ்டில் கால்டு குஷும் உசும். ஏரியின் தெற்கே அமைந்துள்ள குறிப்பிடத்தக்க உப்பு குன்றுகள் இன்றைக்கும் கஷிம் உசும் என்று அழைக்கப்படுகின்றன. டெரிபிள் ஸ்டார்ம் வித் லைட்னிங் அண்ட் டொரண்ட் பிரைம்ஸ்டோன்ஸ் டிசன்டட் அப்பான் த ரூயின் சிட்டிஸ். மின்னல் மற்றும் கந்தகம் கலந்த பெருமழையுடன் கூடிய ஒரு பயங்கரமான புயல் அந்த அழிவுக்குள்ளான நகரங்கள் மீது இறங்கியது. ஃப்ரம் த கமாண்ட் கிவன் டு லோட் டு ஃப்ளீ டு த மவுண்டன்ஸ் அண்ட் ஃப்ரம் த நேச்சர் ஆஃப் த சாயில் ஆஃப் த ஏரியா we may infer that the land subsided at the same time as the terrible fire. மலைக்கு ஓடிப்போ என்று லோத்துக்கு அளிக்கப்பட்ட கட்டளையிலிருந்தும் அப்பகுதியின் மண்தன்மையிலிருந்தும் அந்த பயங்கரமான தீ விபத்து நிகழ்ந்த அதே நேரத்தில் நிலம் தாழ்ந்து போனது என்பதை நாம் யூகிக்கலாம். Thus, the waters of the original lake which was above flowed into the formerly fertile and populous valley, forming the shallow southern part of the present day Dead Sea. இதனால் மேல்புறம் இருந்த அசல் ஏரியின் நீர் முன்பு வளமாகவும் மக்கள் செறிவாகவும் இருந்த பள்ளத்தாக்கிக்குள் பாய்ந்து தற்போதைய சவக்கடலின் ஆழம் குறைந்த தெற்கு பகுதியை உருவாக்கியது. In this region, which was a mixture of molten asphalt and boiling water, the cities were submerged forever. No trace of their existence remained. உருகும் நிலக்கீழ் மற்றும் கொதிக்கும் நீரின் கலவையாக இருந்த இந்த பகுதியில் இருந்த அந்த நகரங்கள் அந்த 4 நகரங்கள் என்றென்றைக்குமாக மூழ்கி போயின. அவையில் இருந்ததற்கான எந்த சுவடும் எஞ்சவில்லை. Lord's wife, who hesitated to look back after her husband, defying the clear command of the Lord, which caught in the whirlwind and turned into a pillar of salt. Meanwhile, Lot narrowly escaped along with his 2 daughters. கர்த்தரின் தெளிவான கட்டளையை மீறி தன் கணவருக்கு பின்னால் தயங்கி நின்று திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி வீசி அடித்த புயலில் சிக்கி உப்புத்துணாக மாறினார். அதே வேளையில் லோத் தன்னுடைய 2 மகள்களுடன் மயிரிழையில் உயிர் தப்பி பிழைத்தார். அப்படிதான் நம்ம சொல்ல முடியல, குறுகிய இடைவெளியில் தப்பி பிழைத்தார். The furious spray of salt and sulfur must have suffocated her, then covered her entire body with a sheet of smoke. உப்பும் கந்தகமும் கலந்த மழையின் சீற்றமிக்க தூறல் அவளை மூச்சு திணறச் செய்து பின்னர் அவள் உடல் முழுவதையும் ஒரு படலமாக மூடி இருக்க வேண்டும். She must have been burned to ashes in the fire's flames. அந்த உக்கிரமான தீப்பிழம்பில் அவள் எரிந்து சாம்பலாகி இருக்கக்கூடும். She stands as an unforgettable example of the intense anger and wrath that comes upon those who falter and hesitate, those backslide and turn away. தடுமாறி தயங்குவோருக்கும் நெறிந்தவரை பின்வாங்குவோருக்கும் ஏற்படும் கடுமையான சீற்றத்திற்கும் கோபத்திற்கும் அவள் ஒரு மறக்க முடியாத உதாரணமாக திகழ்கிறாள். Scientific fact about the filler of salt. உப்புத்தூண் பற்றிய அறிவியல் உண்மைகளை இனி பார்ப்போம். While the transformation of Lord's wife into a pillar of salt is a theological miracle, scientific and archaeological research in the Dead Sea region provides fascinating context for Genesis 19:26. Studies suggest that the biblical narrative may have its roots in a massive geological or cosmic cataclysm. லோத்தின் மனைவி உப்புத்தூணாக மாறியது ஒரு இறையியல் அற்புதம்தான். இருந்தாலும் சவக்கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் ஆணையம் 19:26 ஒரு சுவாரஸ்யமான பின்னணியை வழங்குகின்றன. விவிலியத்தில் காணப்படும் இந்த வரலாறானது ஒரு மாபெரும் புவியியல் அல்லது அண்ட பேரழிவில் வேரூன்றி இருக்கலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. Let us see about this research to some extent. The cosmic airbus theory, அண்ட வான்வெடிப்பு கோட்பாடு. Geological research at Tal el Amam in the Jordan Valley, a leading candidate for biblical Sodom, reveals evidence of a cosmic airbus similar to a massive meteor explosion that occurred roughly 3600 years ago. Not maybe 3600 but 3000 years ago. That means before Christ 3000. BC 3000. அண்ட வான்வெடிப்பு கோட்பாடு. யோர்தான் பள்ளத்தாக்கில் உள்ள டால் எல் ஹமாம் என்ற இடத்தில், இது வந்து விவிலியத்தின்படி சோதனைக்கான இடமாக இருக்கிறது, அந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட புவியியல் ஆராய்ச்சி சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு அண்ட வான்வெடிப்புகளான சான்றுகளை வெளிப்படுத்துகிறது. அதாவது கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைக்கு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. இது வந்து ஒரு மாபெரும் விண்கல் வெடிப்பு போன்றதாக இருக்கிறது. எக்ஸ்ட்ரீம் ஹீட் எக்ஸ்கவேஷன் அன்கவர்ட் மெல்டட் பாட்டரி அண்ட் ஜிர்கான் கிறிஸ்டைல்ஸ் தட் மெல்டட் இன் அண்டர் எ செகண்ட் இண்டிகேட்டிங் டெம்பரேச்சர் தட் மே இன்க்ரீசஸ்

wave that hurled superheated brine of Dead Sea. Brine means boiled sea water. Brine na salt water of Dead Sea. Unheeded salt across the entire region, destroying agricultural land. அதிதீவிர உப்பு வீழ்ச்சி. இந்த வெடிப்பானது ஒரு மாபெரும் அதிர்வலையை உருவாக்கியிருக்கலாம், அல்லது சவக்கடலின் தண்ணீரற்ற உப்புகளின் அதிவெப்பமான ஊவர் நீரை அந்த பகுதி முழுவதும் வீசி விவசாய நிலங்களை அழித்திருக்கலாம். The pillar of salt. The region south of the Dead Sea features the Mount Sodom salt diaphragm, which is uniquely the region south of the Dead Sea features the Mount Sodom salt diaphragm, which is uniquely characterized by the natural geological pillar of salt. இங்கே உப்புத்தூன் பற்றி பார்க்கும்போது, சவக்கடலின் தெற்கே உள்ள பிராந்தியத்தில் சோனோ மலை உப்பு டயபீர் உள்ளது. இது இயற்கையான உப்பு தூண்களால் தனித்துவமாக வகைப்படுத்தப்படுகிறது. இந்த டயபீர் என்பது கொதிக்கின்ற உப்பு நீரை குறிக்கிறது, கொதிக்கின்ற கடல் நீர். சயின்டிபிக் கேவ் இன்ஸ் ஜியாலஜிஸ்ட் டாக்டர் ஆமோஸ் ஃப்ரம்கின் ஆட்ரிபியூட்ஸ் the formation of the famous salt formation historically known as Lord's Wife Pillar, located off road 90 miles near Masada, to the natural collapse of caustic salt cave. அறிவியல் குகைச்சரிவுகள். புவியியலாளர் டாக்டர் ஆமோஸ் ஃபாம்கிம் என்பவர் வரலாற்று ரீதியாக லோத்தின் மனைவி உப்புத்தூன் நிற்கிற இடம் மசாடா சாலையே சாலை 90 அப்பால் அமைந்துள்ள புகழ்பெற்ற உப்பு பாறையின் அமைப்பின் உருவாக்கத்திற்கு ஒரு காஸ்டிக் உப்பு குகையின் இயற்கையான சரிவே காரணம் என்று கூறுகிறார். சம் சயின்டிபிக் வேர்ட்ஸ் மே பி கன்ஃபியூஸ் யூ, யூ டோன்ட் வரி அபவுட் தட். த லேண்ட் அண்ட் என்கிரஸ்டேஷன் எஃபெக்ட், தாமதம் மற்றும் மேலோடு விளைவு. அட்மாஸ்பரிக் சயின்டிஸ்ட் and geologists have proposed that a survivor fled into the searing blast. They may have been caught into a lethal fallout zone. தாமதம் மற்றும் மேலோடு விளைவு. வளிமண்டல விஞ்ஞானிகளும் புவியியலாளர்களும் கொடூரமான வெடிப்பிலிருந்து தப்பியவர்கள் தப்பி ஓடிய போது அவர்கள் ஒரு அபாயகரமான கதிரியக்க வீழ்ச்சி மண்டலத்தில் சிக்கியிருக்கலாம் என்று முன்மொழிந்திருக்கிறார்கள். A sudden drop in temperature from the blast cloud could have resulted in water exploding into steam and depositing a heavy layer of salt onto the bodies of those caught in the vapor. ஒரு வெடிப்பு மேகத்திலிருந்து மேக வெடிப்பிலிருந்து ஏற்படும் வெப்பநிலையில் ஏற்படும் திடீர் வீழ்ச்சி நீர் நீராவியாக வெடித்து அந்த நீராவியில் சிக்கியவர்களின் உடல் மீது ஒரு கனமான அடுக்கை படிய வைத்திருக்கலாம். ஜியாலஜிக்கல் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த பில்லர் ஆஃப் சால்ட். உப்புத்தூன் குறித்த புவியியல் கண்டுபிடிப்புகள், அதாவது ஜியாலஜினா புவி ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள், ஜியாலஜிஸ்ட் அண்ட் பைபிள் ஸ்காலர்ஸ் ஜென்ரலி அக்ரி தட் அக்கவுண்ட் ஆஃப் லோர்ஸ் ஃபைவ் டர்னிங் த பில்லர் ஆஃப் சால்ட் இன் ஜெனசிஸ் 1926 இஸ் ரூட்டட் இன் த யூனிக் நேச்சுரல் என்விரான்மெண்ட் ஆஃப் த டெட் சி. The region contains several distinct geographical features that explain physical event. புவியியலாளர்களும் விதிலிய அறிஞர்களும் அதியாவம் 1926 லோத்தின் மனைவி உப்புத்தூனாக மாறிய நிகழ்வு சவக்கடலின் தனித்துவமான இயற்கை சூழலில் வேரூன்றியுள்ளது என்பதை பொதுவாக ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த பிராந்தியம் அந்த நிகழ்வை விளக்கும் பல தனித்துவமான புவியியல் அம்சங்களை கொண்டுள்ளது. Specific geological and archaeological findings regarding this event include the followings. இந்த நிகழ்வு தொடர்பான குறிப்பிட்ட புவியியல் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் பின்வருமாறு இருக்கிறது. First, Mount Sodom. This is called as Jabal Uzdum. Located along the southwestern shore of the Dead Sea in Israel, the mountain is largely made of solid rock salt, sodium chloride, coated with

thin layer of protective chalk and gypsum. One, Soga Malay, இது வந்து இப்பொழுது ஜெபல் உசும் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் சவக்கடலின் தென்மேற்கு கரையில் அமைந்துள்ள இந்த மலை பெரும்பாலும் திடமான பாறை உப்பால் சோடியம் குளோரைடால் ஆனது. இது மேல் பாதுகாப்பிற்காக சுண்ணாம்பு மற்றும் ஜிப்சத்தின் மெல்லிய அடுக்கு உள்ளது, பூசப்பட்டது போல இருக்கிறது. செகண்ட், வெதரிங் அண்ட் கேவ் ஃபார்மேஷன். ரெயின் வாட்டர் அண்ட் ரன் ஆஃப் frequently dissolve the salt rainwater that run off frequently dissolve the salt despite Mount Sodom creating large cavities and unusual human like geological columns that have naturally formed over centuries. வானிலை சிதைவு மற்றும் குகை அமைப்புகள். இரண்டாவது, சோதோம் மலையில் உள்ள உப்பு படிவங்களை மழை நீரும் ஓடும் நீரும் அடிக்கடி கரைத்து பல நூற்றாண்டுகளாக இயற்கையாக உருவான பெரிய குழிகளையும் அசாதாரணமான மனித உருவத்தை போன்ற புவியியல் தூண்களையும் உருவாக்கி இருக்கின்றன. நெக்ஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ஸ். ஃபார் சென்சுரி லோக்கல்ஸ் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் ஹவ் அசோசியேட்டட் திஸ் நேச்சுரலி அக்கரிங் ஃபார்மேஷன் வித் பப்ளிக்கல் நெகட்டிவ். வரலாற்று முக்கியத்துவம். பல நூற்றாண்டுகளாக உள்ளூர் மக்களும் வரலாற்று ஆசிரியர்களும் இயற்கையாக உருவான இந்த அமைப்பை விபிலிய வரலாற்றுடன் தொடர்பு படுத்தி வருகின்றார்கள். திஸ் மோஸ்ட் வெல் நோன் காலம் இஸ் விசிபிள்ஸ் ஃப்ரம் ரூட் 90 இன் இஸ்ரேல் தோ சிமிலர் ஃபார்மேஷன் ஆர் பாயிண்ட் அவுட் ஆன் த ஜுடானியன் சைட் ஆஃப் டெட்சி. மிகவும் பிரபலமான இந்த உப்புத்தூண் இஸ்ரேலில் உள்ள 90 வழித்தடத்தில் காணப்படுகிறது. இருப்பினும் சவக்கடலின் ஜோர்தானின் பக்கத்திலும் இதே போன்ற பாறை அமைப்புகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஆர்கியாலஜிக்கல் அண்ட் சயின்டிபிக் கன்சென்சஸ். ஃப்ரம் சயின்டிபிக் பெர்ஸ்பெக்டிவ் தி சால்ட் பில்லர்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் நேச்சுரல் எரோஷன் அண்ட் ஹைலி சலைன் கிரவுண்ட் வாட்டர் ரேதர் தன் த லிட்ரல் மிரக்குலஸ் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். தொல்பொருள் மற்றும் அறிவியலின் ஒத்த ஒருமித்த கருத்து. அறிவியல் கண்ணோட்டத்தில் இந்த உப்பு தூண்கள் ஒரு மனிதனின் நேரடியான அற்புத உருமாற்றத்தால் உருவானவை அல்ல, மாறாக அவை இயற்கையான அரிப்பு மற்றும் உப்புத்தன்மை கொண்ட நிலத்தடி நீரின் விளைவாக உருவானவை என்று கருதப்படுகிறது. மாடர்ன் அஸ்பெக்ட் ஆஃப் ஜெனசிஸ் 1926. ஆதியாகமம் 26 தார்மீக அம்சங்கள். இது நமக்கு மிக முக்கியமானது. அப் டு திஸ் டைம் வி ஸ்டடிட் சயின்டிபிக் ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபிகல் ஃபேக்ட்ஸ் பட் it is very important part. What is the moral aspect of Genesis 1926? இதுவரையில் நாம் வந்து உப்புத்தூணானது பற்றிய அறிவியல் ரீதியான உண்மை, வரலாற்று ரீதியான உண்மை, புவியியல் ஆராய்ச்சி ரீதியான உண்மை என்றெல்லாம் நிறைய பார்த்து விட்டோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது நாம் பார்க்க போறது மிக முக்கியமானது. ஏனென்றால் இதன் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு பாடம். ஆதியாகமம் 19:26 தார்மீக அம்சங்கள். Genesis 1926 depicts Lord's wife turning into a pillar of salt as she looked back at the destruction of Sodom. ஆதியாகமம் 19:26 சோதோம் அழிக்கப்பட்டதை திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி ஒரு புத்தனாக மாறியது சித்தரிக்கப்படுகிறது. Morally, this verse is a cautionary tale about the danger of cautionary history about the dangers of divided faith, the dangers of remaining in destructive circumstances and the terrible price of disobedience. தார்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த வசனம் பிளவுபட்ட விசுவாசத்தின் ஆபத்துகள், அழிவுகரமான சூழலில் தங்கியிருப்பதன் அபாயம் மற்றும் கீழ்ப்படியாமையின் கொடிய விலை ஆகியவற்றை பற்றிய ஒரு எச்சரிக்கை வரலாறாக விளங்குகிறது. The moral and spiritual implications of this verse are usually explained under several main themes. இந்த வசனத்தின் தார்மீக மற்றும் ஆவிக்குரிய தாக்கங்கள் பொதுவாக பல முக்கிய கருப்புகளின் அடிப்படையில் விளக்கப்படுகின்றன. அவற்றில் நாம் ஒரு 4 காரியங்களை பற்றி மட்டும் இங்கே இந்த இடத்துல பார்க்க போகிறோம். 1. The danger of divided faith. முதலாவது, பிளவுபட்ட விசுவாசத்தின் ஆபத்து. Her looking back is often interrupted
as a longing for worldly attachments in the city of deep sin. அவள் திரும்பி பார்த்தது ஆழ்ந்த பாவமுள்ள ஒரு நகரத்தில் இருந்த தனது உலக பற்றுகளுக்கான ஏக்கமாகவே பெரும்பாலும் விளக்கப்படுகிறது. This teaches that salvation requires wholehearted commitment. One cannot embrace the new life while clinging to the old life. ரட்சிப்புக்கு முழு மனதனும் கூடிய அர்ப்பணிப்பு தேவை என்பதை இது கற்பிக்கிறது. பழைய வாழ்க்கையை பற்றி கொண்டே ஒருவரால் புதிய வாழ்க்கையை தழுவ முடியாது. செகண்ட், the consequence of disobedience. இரண்டாவது, கீழ்ப்படியாமையின் விளைவுகள். This history illustrates the absolute necessity of believing in and strictly following the divine warnings. தெய்வீக எச்சரிக்கைகளை நம்பி அவற்றை கண்டிப்பாக பின்பற்றும் முழுமையான அவசியத்தை இந்த வரலாறு விளக்குகிறது. Her reluctance cost her everything, symbolizing how ignoring divine guidance leads to spiritual destruction. அவளுடைய தயக்கம் அவளுக்குரிய எல்லாவற்றையும் இழக்க செய்தது. இது தெய்வீக வழிகாட்டுதலை புறக்கணிப்பது எவ்வாறு ஆன்மீக அழிவுக்கு வழிவகுக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிறது. Third, the permanence of the past. மூணாவது, கடந்த காலத்தின் நிலைப்பு தன்மை. Becoming salt serves as a physical metaphor for being frozen in time. உப்பாக மாறுவது, உப்புத்துணாக மாறுவது என்பது காலத்தில் உறைந்து போவதற்கான ஒரு பௌதிக உருவமாக செயல்படுகிறது. This suggests that dwelling on the past mistakes, indulgence, or ungodly habits can paralyze an individual spiritually and prevent them from moving forward toward growth. கடந்த கால உப்பாக மாறுவது என்பது காலத்தில் உறைந்து போவதற்கான ஒரு பதிய உருவமாக செயல்படுகிறது. கடந்த கால தவறுகள், சுகபோகங்கள் அல்லது தேவபக்தியற்ற பழக்க வழக்கங்களை திரும்பி பார்ப்பது என்பது ஒரு தனி நபரை ஆவிக்குரிய வகையில் முடக்கி போட்டு அவர் வளர்ச்சியை நோக்கி முன்னேறிவதை தடுக்கும் என்பதை உணர்த்துகிறது. Four, symbolism of salt. நாலாவது, உப்பின் அடையாள பொருள் அல்லது குறியீட்டு பொருள். In ancient Middle Eastern culture, salt could symbolize both protection and destruction. பண்டைய மத்திய கிழக்கு கலாச்சாரத்தில் உப்பு என்பது பாதுகாப்பையும் அழிவையும் குறிக்கக்கூடும். ஊறுகாயில உப்பு போட்டு வைக்கிறோம், அதனால ஊறுகாய் வந்து கெட்டு போகாம இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உப்பு என்பது அழிவையும் அடையாளப்படுத்துவதாக இருக்குது. எக்ஸாம்பிள், த கான்கரர்ஸ் வுட் கான்கரர்ஸ் ஆஃப் த லேண்ட் வுட் ஸ்பிரிங்கிள் சால்ட் ஆன் த லேண்ட் ஆஃப் தேர் எனிமீஸ் டு மேக் இட் பேரன். உதாரணத்துக்கு பார்க்கும்போது, ஒரு போரில் வெற்றி பெற்றவர்கள் தங்கள் விரோதிகளின் பூமி தரிசாய் போவதற்காக அவற்றில் உப்பை தூவுவது என்ற காரியத்தை செய்வார்கள். இன் திஸ் கான்டெக்ஸ்ட், இட் சர்வ்ஸ் அஸ் அ லாஸ்டிங் மெமோரியல் அண்ட் அ சிம்பாலிக் ஜட்மெண்ட் அகேன்ஸ்ட் டிஸ்ஒபீடியன்ஸ். இந்த சூழலில் அது ஒரு நீடித்த நினைவு சின்னமாகவும் கீழ்ப்படியாமைக்கு எதிரான ஒரு குறியீட்டு தீர்ப்பாகவும் விளங்குகிறது. A four lessons we learn from this. First, the danger of dividing faith. நான்கு பாடங்களை இங்கே கற்றுக்கொண்டோம். ஒன்று, பிளவுபட்ட விசுவாசத்தின் ஆபத்து. செகண்ட், the consequence of disobedience. இரண்டாவது, கீழ்ப்படியாமையின் விளைவுகள். தேர்ட், the permanence of the past. மூன்று, கடந்த காலத்தின் நிலைப்பு தன்மை. ஃபோர், a symbolism of salt. நான்காவது, உப்பின் குறியீட்டு பொருள். The history is frequently referenced in broader theological context, especially in the New Testament. இந்த வரலாறு பரந்த இறையியல் சூழலின் சூழலில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. In it, Jesus warned his disciples to remember Lord's wife and avoid valuing worldly goods over spiritual life. இயேசு ஆவிக்குரிய வாழ்வை விட உலக பொருட்களுக்கு மதிப்பளிப்பதை தவிர்க்கும்படி தனது சீடர்களிடம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்தார். With this, we conclude the week, this week Bible study on the topic of rooted in his word. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல்
என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாந்த படிப்பை இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். If the Lord wills, we will examine the history of the events that took place on the same day next week in the same time. The remaining part of the Genesis chapter 19. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 19 அத்தியாயத்தின் அடுத்த பதியில் நடந்த நிகழ்வுகள் பற்றிய வரலாற்றை நாம் விரிவாக ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Creek and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒலிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் ஒலிபரப்பு இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிக சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. மை ஹார்ட்ஃபல் தேங்க்ஸ் டு ஆல் தி பிளவட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹூ லிசன் டு திஸ் பிராட்காஸ்ட் ஃப்ரம் பிகினிங் டு தி எண்ட். இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to all of you, my dear brother and sister. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாழ்த்துக்கள் எனக்கு அருமையான சகோதரர்களே சகோதரிகளே.

வணக்கம், என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கு சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால் உங்களை 15042 92nd Avenue இருக்கும் சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 604-588-6717. நன்றி.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவப்பிரியர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். தர்மின கிணற்றியோ மூலமாக தேவடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு இந்தியா லாங்குவேஜ் தமிழ். ஸோ இக்னைட் ரேடியோ, டுடே இஸ் சாட்டர்டே. ஐ ஆம் ஸ்பீக்கிங், காட் இஸ் கிஃப்ட். ஆல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், பிரஸ் த லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நாளிலே அப்போஸ்தலர் விடைகளை குறித்து ஞானிப்பதற்கு நாம் அர்ப்பணிக்கப் போகின்றோம். ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் அநேக இணைய வசனங்களை கொண்டு அப்போஸ்தலர் விடைகளை நாம் படிப்பதற்கு அங்கே நாம் அர்ப்பணிப்போமாக. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டுடே ஹி இஸ் ஸ்பீக்கிங் ஆர்ச் சாப்டர் 1, புக் ஆஃப் ஆர்ச் சாப்டர் 1. For reading reference, all Bibles reference joining. So wonderful teaching God is book of Acts. பாருங்கள் பிரியமரே, அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒன்று தொடங்கி மூன்று, ஒன்றாம் அதிகாரம் ஒன்று தொடங்கி மூன்று வசனத்தை வாசிப்போமாக. தேவலாவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். எல்லாவற்றை குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவரோடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். ரீடிங் அண்ட் இங்கிலீஷ் பைபிள் ஆக்ட் சாப்டர் 1 வெர்ஷன் 1-3. இந்த ஃபர்ஸ்ட் புக் ஓ தியோபிலஸ், ஐ ஹேவ் டெல் இட் வித் ஆல் தட் ஜீசஸ் began to do and teach until the day when he was taken up, after he had given commands through the Holy Spirit to the apostles whom he had chosen. He presented himself alive to them after his suffering by many proofs, appearing to them during 40 days and speaking about the kingdom of God. So அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் இந்த மூன்று வசனத்துக்கு இணையான வசனத்தை நம்ம இங்கே பார்க்கும்போது லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே தியோபிலோவுக்கு அவர் எழுதக்கூடிய அந்த விஷயத்தை அங்கே ரெஃபரன்ஸாக நாம் இணைய வசனமாக பார்க்கின்றோம். லூக்கா ஒன்றாம் அதிகாரம் கவனிங்கள், 1-3 வசனம். மகா கனம் பொருந்திய தியோபிலோவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கீதங்களை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எல்லா எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட விஷயங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். இதோடைய அப்போஸ்தலர்கள் ஒன்றாம் அதிகாரத்திலே 1-3 வசனத்துடைய இணையசனத்தை லூக்கா ஒன்றாம் அதிகாரம் 1-3 பார்த்தோம். ஸோ ஆங்கிலத்திலே இங்கிலீஷ், ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐட் சாப்டர் 1:1-3, சேம் ரெஃபரன்ஸ் புக் லூக்கா சாப்டர் லூக் புக் ஆஃப் லூக்கா காட் பிளஸ் chapter 1 verse 1-3, in same as many have
undertaken to complete the unarrived of the things that have been compared among us, just as those who from the beginning were eyewitness and minutists of the world have delivered from to us, it seemed good to me also, giving followed all things closely for some theme. Time passed. To write an already account for you, most excellent Theophilus. So, chapter, book of Acts and book of Luke, same one person Theophilus. So continue, Luke books continue, Acts book, one person's Theophilus writing, so Luke, Dr. Luke, very very lesson, main lesson. So New Testament's Church of Christ, only kingdom, Jesus kingdom. So Luke chapter continue, Acts chapter reading Jesus life and giving life. So body, Jesus body is church of Christ, beginning Apostle books, main point. And what are they all the நாம் அப்போஸ்தலர்களை படிப்பதற்காக லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷ புத்தகத்துடைய தொடர்ச்சிதான் அப்போஸ்தலர்கள். இந்த இரண்டு புத்தகத்தையும் ஆவியானவர் டாக்டர் லூக்காவை கொண்டு ஒரே நபருக்கு அங்கே தியோபிலாவுக்கு எழுதுகிறார். இன்று கிறிஸ்துவின் சபை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நாம் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தையும் அப்போஸ்தலர்கள் புத்தகத்தையும் ஒன்றாக படித்தால்தான் ஒரே சபை, ஒன்லி சர்ச் ஆஃப் கிறிஸ்ட் என்கிற அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் நாம் இணையவசனத்தோடு நாம் அங்கே பார்த்து படிக்கின்றா இருக்கின்றோம். பாருங்களே, கட்டளையிட்ட அவர் பரிசுத்தாவின் அப்போஸ்தலர் கட்டளையிட்ட பின்பு என்று நாம் அங்கே ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் ஒன்றாம் பதிகம் ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜீசஸ் apostles teaching, so reference Mark, book of Mark chapter 16 verse 16, Luke 14th adhigaram 14th vasanthe nam ange paarkumbodhu manikku Mark 16th adhigaram 14th vasanthe paarkumbodhu

நண்பர்கள் அன்பானவர்களே, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றோர் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி அவன் ஆக்கினுக்காக தீர்க்கப்படுவான். பரிசுத்தவான் பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கு போய் சர சிருஷ்டி சுசேஷங்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மார்க் சாப்டர் 16:50, அண்ட் ஹீ சைட் டு ஹிம், Go into all the world and proselyte the gospel to the whole creation, who were believers and his baptism will be saved, but who were does not believe will be condemned. தெளிவாக அவர் கட்டிருக்கிறார். எல்லாரும் உலகம் எங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அவர் அங்கே அழகாக அங்கே தன்னுடைய வார்த்தையை தெரிவித்திருக்கிறார். இதை நாம் இங்கே இன்னும் ஆழமாக நாம் தியானிக்கும் போது பாருங்க, மத்தேயு சுசேஷ் புத்தகம் 28:19 பார்ப்போம். மத்தேயு 28:19 இதோட ரெஃபரன்ஸ் நம்பர். ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிசராக்கி, இதான் குமாரன் பரிசுத்தாவினாலே பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லுகிறார். அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மேத்யு சாப்டர் 28:19, கோ தேர்ஃபோர் அண்ட் மேக் டிஸ்பிளீஸ் of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. நானும் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பிரயந்தம் சகலாக்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அமேன். Teaching them to observe all that I have commanded you, and behold, I am with you always to the end of the age. இப்படி அப்போஸ்தலருக்கு அவர் கொடுத்த கட்டளைகளை, அந்த சீடருக்கு ஆண்டவர் இயேசுக்கு சுயத்தந்து பிறகு கொடுத்த கட்டளைகளை இந்த அப்போஸ்தலரிடத்திலே லூக்காவர் அங்கே ஞாபகப்படுத்துகிறார். அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜீசஸ் teaching apostles numbers baptism teaching, so remember Luca, Dr. Luca, apostle books chapter 1 version 1-3, remember அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்பதை நாம் கேட்பார். அன்பான தேவன் பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து இங்கே பார்க்கும்போது அவர் பாடுபட்டு பின் 40 நாள் அப்போஸ்தலர் தரிசனமாகி சொல்றார். இதை லூக்கா அழகாக தன்னுடைய புஸ்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். லூக்கா 24 அதிகாரம்

0: கவனி 24:20. அவர் அவர்களை அவர் நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் திருவசனங்களிலும் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு கூட இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்போது வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்கள் நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மருத்துவிலிருந்து இருந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவோ வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் வரத்தினால் தெரிவிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே தரித்திரங்கள் என்று சொன்னார். சோ ஜீசஸ் கிவின் டிச் லூக்கா சாப்டர் 24:43-45 continue. Then he said to them, this are me words that I speak to you will I was still with you, that everything written about me in the law of Moses and the prophets and the Psalms must be fulfilled. Then he opened their minds to understand the scriptures and say to them, the sin is written that the Christ should suffer and there tear it. There is from the dead and that remainments and forgivings of saints should be processed in his name to all nations. Beginning from Jerusalem, you are witness of these things. And behold, I am sending the promise of the Father upon you. But stay in the city until you are clothed with power from on high. So, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 1:3 நாம் 1:3 நாம் இங்கே தானித்து பார்த்தோம். அதுல இணைய வசனத்தை நாம் பார்த்தோம். So, brothers and sisters, book of chapter Acts chapter 1, verses 1 to 3, reference joining, so continue. At second chapter, Acts chapter 1, verses 4 to 5. நாம் இப்பொழுது அப்போஸ்தலர் 1:4-5 நாம் 6 பார்ப்பு இணையசத்தை ஒப்பிட்டு பார்ப்போம். அன்றையும் அவர் உடனே கூட வந்து இருந்த போது அவர் நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளில் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமே விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சோ அண்ட் வில் ஸ்டடிங் வித் தீம் ஹி ஆர் ரெட் அரேண்ட் தீம் நாட் டு டிபெண்ட் ஃப்ரம் ஜெருசலேம் பட் டு வெயிட் ஃபார் தி ப்ராமிஸ் of the Father, which he said, you heard from me, for John baptized with water, but you will be baptized with the Holy Spirit, not many days from now. யோவான் சொல்லப்பட்ட வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். இந்த யோவான் எங்கே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால்,
1: யோவான் எழுதும் சுவிசேஷ பத்திரத்திலே அங்க யோவான் ஸ்தானம் கொடுத்த நாரசனத்தை நீங்க பார்க்க முடியும். பிரியமானவர்களே, யோவான் 14 அதிகாரம் 14 வசனத்தை தியானிப்போமாக. நான் பிதா வேண்டிக் கொள்கிறேன், அப்போது இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவரனை அவர் உங்களுக்கு தந்தல்வார். சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹோலி ஸ்பிரிட், சோ ரெஃபரன்ஸ் புக் ஆஃப் ஜான் சாப்டர் 40:6, அண்ட் ஐ வில் ஆஸ்க் தி ஃபாதர் and he will give you another helper to be with you forever, even the spirit of truth whom the world cannot receive because it neither sees him nor knows him. So now him, for he dwells with you and will be in you. என்று நாம் சொல்கிறார். அகிலான் தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாம் இது குறித்து, இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கும் போது, மார்க் 1:4-6 நம்ம இங்கே பார்க்கும் போது, அந்த யோவான் குறித்து ஞானஸ்நானத்தை குறித்து நாம் இங்கே பார்க்க போகின்றோம். அவர் எப்படிப்பட்ட காரியத்தை அங்கே செய்தார் சொல்லி அங்கே பார்க்கும் மார்க் 1:4

நாலுல இருந்து ஆறை கவனிங்கள். யோவான் வனந்தரத்தை ஞானஸ்தனம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தனத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதிய தேசத்தர் அனைவரும் எருசலேம் நகரத்தர் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவரால் ஞானஸ்தனம் பெற்றார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டாக்டர் லூக்கா புக் ஆஃப் ஆர்ட்ஸ் ரீடிங் ரைட்டிங் ரெஃபரன்ஸ் நவ் இஸ் மார்க் புக் ஆஃப் மார்க் சாப்டர் 1 வெர்ஷன் 4-6. John appeared baptizing in the wilderness and proclaiming meaning a baptism of repentance for the forgiveness of sins and all the country of Judah and all Jerusalem were going out to him and were being baptized with him in the river Jordan, confessing their sins. So, joined reference book, Luke, Mark, chapter 1, verse 4-6. So, note, please note, Acts chapter 1, chapter 1 version 4, please your notes. So continue Luke chapter 24 version 45. Luke chapter 24 version 45.

அப்படி நாமத்தினை கூட வேண்டிய சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்று சொல்லி பார்க்கும்போது எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஏனென்றால் எருசலேமுடன் தொடங்கி சகல தேசத்திற்கும் உடைய நாமத்தில் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது சொல்லி சொல்லியிருக்கிறார். சோ ஜீசஸ் டீச்சிங் அப்போஸ் place first gospel teaching first time first place only Jerusalem. So waiting for you up out verse 7 and that repentance and forgiveness of sins should be proclaimed in his name to all nations beginning from Jerusalem. ஆரம்பம் அங்க பிகினிங் ஜெருசலேம் தான் உருவாக வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டதை இங்கு லூக்கா நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நாம் இங்கே கண்டினியூவா பார்க்கும்போது தொடர்ச்சியா பார்க்கும்போது ஏசியா 2:3 இங்கே சொல்லப்படுறதை பார்க்கிறோம். ஏசியா 2:3 இங்கே நீங்க நோட் பண்ணிக்கோங்க.

கவனிங்கள், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்கள் கொடுமையிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பிளீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், யுவர் நோட் மெயின் சாப்டர் ஏசியா, புக் ஆப் ஏசியா சாப்டர் 2 வெர்ஷன் 2. பிளீஸ் பிளீஸ் ரிக்வெஸ்ட் பிளீஸ் யுவர் பைபிள் நோட் அட் சாப்டர் 1:5. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஐ ரீடிங், இட் ஷால் கேம் டு பாஸ் இன் தி லெட்டர் டேஸ் தட் தி மவுண்டன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி லார்ட் ஷால் பி ஸ்டாண்ட் பிளேஸ் இட் அஸ் தி ஹைஹெஸ்ட் ஆஃப் தி மவுண்ட்ஸ் அண்ட் ஷால் பி லிஃப்டட் அப் அபவ் தி ஹில்ஸ் அண்ட் ஆல் தி நேஷனல்ஸ் ஷால் ஃபாலோ டூ இட். எல்லா ஜாதிகளும் கூடி வருவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் அங்கே நிறைவேறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான பிள்ளைகளே, ஆகினாலே நாம் அந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் 1 தொடங்கிய 5 வசனத்தை பார்த்திருக்கிறோம். பிரியமர்களே, லூக்கா அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார், அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாளாகவும் அப்போஸ்தல தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார்கள். அதோட இணையவசனத்தை தான் நம்ம அநேகம் பார்த்திருக்கின்றோம். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்போது மறந்து விட வேண்டாம். தொடர்ச்சியாக அந்த புத்தகத்தை குறித்து நாம் தியானிப்போம். இன்னும் ஆழமாக உங்களுக்கு போதிப்பதற்கு அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை நான் சொல்லிப்பேன். And brothers and sisters, very very book or chapter, book of Acts. So you are noted, Jesus, he presented himself alive to them after his suffering by many proofs, appearing to them during 50 days and speaking about the kingdom of God. Only kingdom of God and that of Christ, Jesus kingdom God. So only body, only church, only church of Christ. Jesus 40 days continued teaching. So Acts, brothers. So reference book, any interest. So Dr. Luca, so your brothers, letter. So Luca chapter, Acts chapter, same Church of Christ, original Church of Christ, one day Church of Christ, one Church of Christ, one body. Jesus shipped, Holy Spirit giving, reading, writing, forgive all teaching. So Isaiah chapter 2:3, Jerusalem, all national going, coming, beginning place Jerusalem, beginning teaching Jerusalem, beginning church open, church of Christ open, Jerusalem. So next week continue
ஆக்ட் சாப்டர் 1 ரீடிங். So thank you brothers and sister Ignite Radio, wonderful radio, all language, anytime 24 hours Bible teaching. So thank you Crack brothers and Bal brothers and India is Dave brothers and Williams. So sister Williams sisters wife. So Philippians and London, all brothers sisters, all one body, national, internationals, members, Church of Christ, one body Church of Christ. Thank you. இப்படி நம்ம எல்லாருமே எல்லா உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே சபைக்குள்ளாக கிறிஸ்து சபைக்குள்ளாக இருக்கின்றோம். அந்த கிறிஸ்து சபையானது ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடம் எருசலேம் இருக்க வேண்டும். ஆர்வமாக சுசேஷ போதிக்கப்பட இடமும் எருசலேம் இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்து சபை ஓபன் அதை ஆரம்பிக்கிற இடமும் அந்த எருசலேம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். லூக் அவர்கள் அருமையாக நமக்கு இந்த அப்போஸ்தலத்தையும் லூக் அப்போஸ்தலத்தை எழுதி கொடுத்ததை நாம் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். வாய்ப்பெடுத்த இக்னைட் ரேடியோ நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். விசேஷமாக கிராக் பிரதருக்கும் பால் பிரதருக்கும் மற்றமாக தமிழ் இந்தியாவில் இருக்கின்ற அருமையாக டேவிட் பிரதருக்கும் மற்றும் வில்லியம்ஸ் பிரதருக்கும் அவருடைய துணைவியர் மனைவிக்காகவும் இன்னும் அனைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிலிப்பைன்ஸ்ல இருப்பவர்களுக்கும் மற்றமாக லண்டன் இன்னும் அநேக இடங்களுக்கு சகோதர சகோதரர்களுக்கும் நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பெடுத்துக்காக நன்றி. அடியனுக்கு இன்னும் நன்றாக போதிப்பதற்கு நான் திரும்பியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை குறித்து ஆனந்தமாக நாம் பாதிப்போமாக. ஆமென். தேங்க்யூ.

0: That was a wonderful, wonderful lesson delivered from Brother David Murugan. Thank you so much, Brother David. And I really, really appreciate that. May God bless you. So let's take a quick commercial and we're going to go through the comments.
1: From our Ignite India studio in Hyderabad, India, the station for sound gospel programming, you're listening to Ignite Radio.
0: Welcome back, my dear Ignatius, my dear vessels, sisters, greetings to you all in the name of the Lord and Savior Jesus Christ. This is Jack Williams reporting from Hyderabad Remote Studio, Ignite Radio, India. So let's call Brother David Murugan and we're gonna go through the comments. Hopefully, Brother David.
2: Hello, brother.
0: That was good. Nalla lesson, brother.
2: Thank you, brother.
0: Very good and well explained. Thank you and may God bless you, brother. And we got. Are you free, brother? Can we talk?
2: Yes, brother. நான் வந்து இன்னும் வந்து தமிழ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து டாபிக் கொண்டு போறேன். ஏன்னா அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் வந்து நிறைய படிச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஞாபகப்படுத்தி நினைவூட்டுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதே போல இங்கிலீஷ்ல வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் பேசுற விஷயத்த கொஞ்சம் இன்னும் நானும் நானமா நல்லா கொஞ்சம் வரக்கூடிய காலங்களை நான் ட்ரை பண்ணி கட் பண்ணிக்கிறேங்க. சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தேங்க்யூ என் தமிழ் டீச்சிங் அண்ட் அப்போஸ்தல ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். சோ வேர்ட்ஸ் குட் வேர்ட்ஸ் ஐ எம் ட்ரைங். சோ இங்கிலீஷ் குட் வேர்ட்ஸ் ஐ எம் ட்ரைங். நம்ம தேங்க் யூ பிரதர்.
0: எஸ் எஸ் அவர் இக்னைட்டர்ஸ் ஆல்சோ எக்ஸ்பிளைன் தட். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஷவுட் அவுட் டு ப்ரீதி. ப்ரீதி ஹஸ் சென்ட் 8 ஹார்ட்ஸ் அண்ட் மென்ஷன் சாரி பிரதர், டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். And sister Preeti also mentioned thank you uncle, and also mentioned me too. She sent 11 hearts for your lesson.
2: Thank you.
0: And shout out to brother Chandrasekharan mentioned he's explaining about Mark chapter 1:1-3. And he also mentioned, hi Brother Suresh, my name is Chandrasekhar from Kanigiri Church of Christ, from Brother David Congregation, Kanigiri, and sent 8 hearts.
2: Oh, thank you brother, thank you brothers.
0: And Brother Vinay also has mentioned 6 hearts and saying, Vinay also said, I don't understand Tamil, but he said, Brother David Murugan is also trying to explain in English as well, and sent 8 hours.
2: Oh, thank you, Vinay, brother. Thank you, brother. Okay.
0: And Chandrasekharan also mentioned a good lesson and sent one more heart.
2: Yes, brother. Thank you, brother.
0: Amen for that, and really, really appreciate that. So brother David, thank you and see you next week. Sorry, brother Suresh. Suresh also sent 11 hearts.
2: Wow. Yes, thank you. Yes, brother, நம்ம எல்லாருமே பைபிள் வேதாந்தத்தில் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்முடைய தேவைகளுக்கு படித்தா கூட அப்போஸ்தலருடைய நூக்கா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு வந்து நம்ம இழுக்கிற மெய்யான சபைங்கிறது நம்ம உயிரோடு இருக்கும்போது தேவன் தெரிஞ்சுக்கிட்டாருக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகத்துல நம்ம எதை பெற்றுக்கொள்ளமோ இல்லையோ, ஆனா அவருடைய மெய்யான சபையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய யார் நடத்துறாலுமே யார் படிச்சாலுமே எப்போதுமே நம்ம எல்லாருமே விரும்பி படிப்போம். சோ அந்த வாய்ப்பு நான் இனி வரக்கூடிய காலங்கள் ட்ரை பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர்.
0: நன்றி, ரொம்ப நன்றி. Thank you so much. And let's take a quick commercial. Coming up, we have பைபிள் ஸ்டடி வித் பிரதர் ரவி இட் இஸ் இன் தெலுங்கு லாங்குவேஜ் அண்ட் ஸோ லெட்ஸ் டேக் எ கமர்ஷியல் அண்ட் வி கான் பாஸ் திஸ் மைக் டு பிரதர் ரவி. ஸோ டோன்ட் கோ அவே, ஸ்டே டியூன்ட் டு இக்னைட் இந்தியா வேர் த ட்ரூ டாக்டர் ஸ்பீக்ஸ்.